பாவமதிக மையேட்ட சேவ சன்னகில்லுட சேத அத்தரகித வாஞ்சலு அதிகமையே.